0: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.
1: மாந்திரிகம் மாந்திரிகம் மாந்திரிகம் வாக்குகள் செய்திகள் யாந்திரிகம்